0: It's 7 o'clock. Up next on Plains Media, it's Kalaban, promoting Tamil culture and language on Plains Media.
1: தமிழ் பசங்களா ரெடியா?
2: ஆமே வைபேத்தே.
1: குதூகலமான கொண்டாட்டம் இனி கலாபம் வானொலியில்.
2: ஆமே சவுண்டேத்தே.
3: உலக தமிழர்களுக்காக கிரைஸ்ட் சர்ச்சில் இருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு
1: கேட்க தவறாதீர்கள்.
2: ரெடியா மாமே?
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் கிரைஸ்ட் சர்ச் மக்களே, என்ன ஒரு அருமையான நாள் இன்னைக்கா, ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் டே. வழக்கம் போல் கிரைஸ்ட் சர்ச் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வெயிலுக்கு, இந்த வெயில் நமக்கு கொஞ்சம் டிம்கி கொடுத்தாலும் மழை பெய்யல, அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் மழை பெய்யல, ஸோ இட்ஸ் நைஸ் வெதர். என்னோட அரங்கத்தில் நம்மளுடைய பெட்ரோமேக்ஸ் ப்ரியா வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்து இறங்கியிருக்காங்க. சூப்பரா இருக்கமா, ரொம்பவே நல்லா இருக்கேன். உங்களை பாக்குறதுக்கு வந்துட்டு போன வாரம் சென்னையில வந்து ஒரு என்ன சொல்ற தமிழ்நாட்டே அதிர்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதாவது உலக சரித்திரத்தில், உலக சரித்திரம் இல்லை தமிழ்நாட்டு சரித்திரத்தில் முதல் முறையாக அந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது, சன் டிவிலலாம் பேட்டிக்கு வரும்போது சொல்லுவாங்க, இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, எனது சென்னை தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படி இந்த திரைக்கு வந்த சில காலங்களே ஆனால் அந்த மாதிரி போக ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன்.
4: ஆமா ஆமா, சன் டிவியில வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக
3: திரைக்கு வந்து சில ஆன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க.
4: அந்த மாதிரி

0: ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண ரெண்டே வருஷத்தில் நம்ம தளபதி விஜய் வந்துட்டு அட்டகாசமாக அதிர்ந்து பயங்கரமாக விக்டரி அடைஞ்சிருக்காங்க. இட்ஸ் வெரி அமேசிங்.
1: ஆமா ஆமா, கண்டிப்பா அதுக்கு வாழ்த்து சொல்லியாகணும். ஸோ நம்ம சார்பில் வாழ்த்து சொல்லியாச்சு. இது வந்து அந்த வாழ்த்து மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் அடிஷ்னலா என்னன்னா, நியூசிலாந்து வாழ் தமிழர்கள் நம்ம விஜய் பதவி ஏற்றதை முன்னிட்டு இங்க இருக்கிற டீசோல் ரெஸ்டாரண்ட்ல கேக் வெட்டி கொண்டாடுனாங்கன்னு
0: தினத்தந்திலே போட்டாங்க.
1: அதுல என்னோட
0: ஃபேஸும் இருந்துச்சு. அதனால சேஞ்ச் அண்ட் வந்த நாள் ரெண்டு மூணு நாள் நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, விச் இஸ் வெரி கமெண்டபிள். பட் எனிவேஸ் நம்ம வந்து இந்த பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து வி வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். மாற்றம் ஒன்றே மாறாதது, நமக்கு மாற்றம் ரொம்பவே தேவைப்பட்டது. அதனால அதை நான் சொன்னா இவங்க பாட்டாவே பாடிட்டாங்க. ஸோ எனிவேஸ்
1: பாட்டாவே
0: எஸ் ஸோ தட் இஸ் நியூஸ் ஃப்ரம் அப்ராட். பட் என்ன சொல்றது, நம்ம
1: அந்த இன்னைக்கு இருக்கிற டாபிக்,
0: இன்னைக்கு இருந்த நாள் என்ன நாள், இன்னைக்கு வந்து நம்மளுடைய May 15th இந்த நாள் வந்து நம்ம நியூசிலாந்துல வந்துட்டு நியூசிலாந்து மட்டும் இல்லை, ஐ திங்க்
1: அதாவது வந்து என்னன்னா
0: மற்ற நாள்லயும் கொண்டாடுறாங்க. பட் நம்ம
1: வந்து எங்களை வந்து இன்ஸ்டாகிராம் நேரலையில பாத்துட்டு இருக்கிற மக்களுக்கு இது வந்து தெரியும். நான் வந்து கொஞ்சம் லைட்டா பிங்க் மாதிரி ஒரு கலர்ல சட்டை போட்டிருக்கேன்.
0: ஆமா, நான் வந்து உள்ளேயும் பிங்க் போட்டிருக்கேன், இதுவும் பிங்க்.
1: அத நான் பார்க்கல. எஸ் அவங்க வந்து ஐ அம் எ பார்பி கேர்ல் இன் தி பார்பி வேர்ல்ட் மாதிரி பிங்க் கலர்ல வந்திருக்காங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் நேயர் வந்து உங்களுக்கு ஹாய் சொல்றாங்க. என்னோட அத்தா வந்து வந்திருக்காரு, கொடி கட்டி பறக்கிறதுக்கு வந்திருக்காரு. டேஷ் அவருதான் வந்து என்னோட அப்பா.
0: ஓகே,
1: நான் டேஷ் சொன்னேன், நீங்க
0: நான் வேற வேற ஏதோ டேஷ் நினைச்சிட்டேன்.
1: இல்லங்க, அது வந்து DESH டேஷ்.
0: ஓ, அந்த டேஷா?
1: ஆமா, அந்த டேஷ் தான். என்ன மன்னிச்சிருங்க. சோ அதாவது என்னன்னா, நாங்க வந்து பிங்க் கலர்ல இன்னைக்கு சட்டை போட்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15th வந்து பிங்க் ஷர்ட் டே. இது வந்து இந்த டேன்னு மட்டும் இல்லை, இந்த ஒரு ஹோல் வீக்குமே வந்து நிறைய பேர் பிங்க் ஷர்ட்டை போட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஏன் என்ன இந்த பிங்க் ஷர்ட் டே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பஞ்சு மிட்டாய் விற்கிறதுக்கு யாரும் வரல.
0: எஸ்
1: ஓகே. ஸோ பிங்க் ஷர்ட் டே வந்து இது நம்ம போன வருடமே வந்து நம்மளுடைய
0: நிகழ்ச்சி வருஷம் சொல்லுவோம்.
1: ஸோ இந்த தடவையும் நான் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஆன்டி புல்லிங் டே.
0: எஸ்,
1: அது மட்டும் இல்லாம லைக் டு சப்போர்ட் தி பீப்பிள் அண்ட் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் புல்லிங். அதாவது
0: ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை தட்டி கேட்கணும், அதுக்கு நம்ம துணை போய் நிக்கணும். அங்க யார வந்து அவங்க வந்து கிண்டல் பண்றாங்களோ இல்ல வந்து புலி பண்றாங்களோ, அதை வந்து நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் புல்லிங் இருக்கு. பட் அந்த என்ன எது நமக்கு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சங்கடமான ஒரு நிலைமையா இருந்தாலும் நீங்க போய் அவங்களுக்கு துணை நிக்கிறது தான் நல்ல விஷயம்.
1: ஆமா, அதாவது இன்னொரு விஷயம் லாவணியா, நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இப்ப நான் ஒருத்தரை பூலி பண்றேன், இப்ப நான் உங்களை பூலி பண்றனோ இல்ல நீங்க என்ன பூலி பண்றீங்களோ, இது வந்து ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நடக்கும் போது ஒருத்தர் வந்து ஒருத்தரை பூலி பண்ணுவாங்க. சோ அவங்கதான் தப்பானவங்கன்னு கிடையாது, அவங்க மட்டும் தப்பானவங்க
0: பாத்துட்டு சும்மா இருக்காங்க பாரு.
1: ஆமா, அவன் தான் இன்னும் பெரிய தப்பான. அதாவது தப்பு செய்யறவனோட தப்பு செய்யற தூண்டி விட்டவன் தான் தப்பு,
0: தூண்டி விட்டவன் துணை நிக்கிறவன்.
1: இல்ல இல்ல, தப்பு செய்யறவனோட தப்பு செஞ்சவன் தூண்டி விட்டவன் தான் இன்னும் குற்றவாளின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துல கூட நிக்கிறவன் வந்து கூட நீங்க நிக்கிறீங்களோ இல்ல அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லையோ,
0: நீ அதை எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நீங்க குரல் கொடுக்காம இருக்கும் போது அதுக்கு நீங்க துணை போற மாதிரிதான் அர்த்தம்.
1: எக்ஸாக்ட்லி,
0: இட் இஸ் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப்.
1: ஆமா, கண்டிப்பா. ஸோ வெல், டு ஸ்டார்ட் த ஷோ, நம்மளோட இன்னைக்கு நம்மளுடைய நம்ம வழக்கமா வந்து விதனாவாதமா இல்ல விவாதம் இடையில பேசுற மாதிரி பேசுறது நம்மளோட ஒரு வழக்கம். அப்படி இருக்கும் போது இன்னைக்கு நம்மளோட டைட்டில் ஆஃப் த டே என்னன்னா, Is Pink Shirt Day creating real change or just raising awareness for one day? ஏன்னா இந்த பிங்க் ஷர்ட் டேங்கிறது வந்து ஆன்டி புலிங் டே. ஒரு நாள் மட்டும் லைக் பிங்க் ஷர்ட் போட்டு பூலி பண்ணாதீங்கன்னு சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்ணா போதுமா? மித்த நாள்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம்.
0: பட்
1: இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. பிறந்த நாள் கூட தான் ஒரே ஒரு நாள் தான் செலிப்ரேட் பண்றோம், அதுக்குன்னு நம்ம பிறந்தது வேஸ்ட் நான் நினைக்கிறோம். இல்ல இல்ல, am I waste?
0: No, you are not பொறம்புக்கு, you are very very not waste. Okay, ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஒரு நாள் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற அவேர்னஸ்

0: வந்து நம்ம வருஷம் ஃபுல்லாக அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான வந்து ஒரு என்ன சொல்றது
1: கரெக்டா சொல்லிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு நேரலையில இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு.
0: என்ன கம்ப்ளைண்ட்?
1: அகைன்ஸ்டா ஐ மீன் குரல் கொடுக்கணும் நீங்கல்ல.
0: ஆமா,
1: அவர் டேஷ்னு வடச்சதுக்கு குரல் கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு.
0: I will give the voice, bro. I will give the voice.
1: பண்ணதே நீங்க தாங்க.
0: நான் எதுமே சொல்ல டேஷ் சொன்னது நீதான்.
1: இல்லையா? நான் பண்ணல.
0: நீ தான் பண்ணல.
1: யாரு எதை பண்ணாங்கனே தெரியல.
0: எங்கள மன்னிச்சிருங்க.
1: ஆமா, எங்கள மன்னிச்சிருங்க. இதுக்கும் எங்களுக்கும் வேற எங்கும் கிளைகள்
0: கிடையாது. கிடையாது, கிடையாது.
1: ஆமா, சரி. சோ இது மட்டும் இல்லாம வந்து நியூசிலாண்ட்ல இந்த பிங்க் ஷர்ட் டேவை வந்து முன்னிலையில நடத்தி வைக்கிறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆஃப் நியூசிலாண்ட். அப்படி உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து மென்டல் இஃப் யூர் ஃபீலிங் டவுன் யூனோ இஃப் யூ நீட் சப்போர்ட் யூ கேன் ஆல்வேஸ் கால் த ஹெல்ப் லைன் நேஷனல் ஹெல்ப் லைன் வந்து ஓ இஃப் யூ வுட் லைக் டு டாக் டு சம் ஒன் அபவுட் எனி திங் கான்ஃபிடென்ஷியல் தட் யூ கான் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கால் ஆர் டெக்ஸ்ட் 1737. அதாவது உங்களுக்கு யாரிடமாவது பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா 1737 24 மணி நேரமும் வந்து இது சேவையில் இருக்கிற ஒரு எண். இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அழைத்தா அவங்க வந்து ஒரு ட்ரெயின் கவுன்சிலர் வந்து உங்கள் கூட பேசுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஆக்சுவலி நம்ம நினைப்போம் சம்டைம்ஸ் கவுன்சிலர்லாம் படிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்ககிட்ட பேசினா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், பட் அப்படிலாம் இல்லைங்க. கவுன்சிலிங் போய் பாருங்க. சீரியஸ்லி இட்
0: இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சத்தமாக நீங்கள் சொல்லும் போது அதோட தீர்வை வந்து உங்களுக்கே கிடைச்சிடும். ஆக்சுவலா
1: ஓ மை காட் எக்ஸாக்ட்லி
0: திஸ் இஸ் தி ஆக்சுவல் ட்ரூத்.
1: பேசுறீங்கல்ல, நீங்க பேசும்போது உங்களுக்கே நீங்க வந்து அதை உள்ளே வச்சிருந்தீங்கன்னா நீங்க மனசுக்குள்ளார எவ்வளவுதான் வந்து கணக்கு போட்டு யோசிச்சு பேப்பர்ல எழுதினாலும் நீங்க அதை வாயை திறந்து பேசி நீங்க சொல்லும் போது அது வந்து உங்களுக்கே வந்து ஓ இப்படி நினைச்சல அப்படி நினைச்சல. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆள்கிட்ட ஒரு கதை சொல்றேன்னே வச்சுக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட கதை சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டே இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, ஓ நாளைக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தா அதை நான் கேன்சல் பண்ணனும். See, because
0: you are, yeah.
1: Yeah, I'm talking.
0: So அதனால தான் நான் என்ன என்ன சொல்றது, நம்ம யாருக்காவது நம்ம
1: கனடால
0: வந்து இரண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பையன் வந்து பிங்க் ஷர்ட் போட்டு வந்ததுக்காக அவனை ரொம்பவே புல்லி பண்ணி ரொம்ப வெடச்சி ரொம்ப அவனை மன உளைச்சலுக்கு உண்டாக்குறாங்க. இதை பார்த்த ரெண்டு பேர் வந்து சும்மா இல்லாமல் அவங்க போயிட்டு ஒரு 50-100 பிங்க் சட்டையை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து அடுத்த நாள் ஒரு 100 மக்கள் வந்து அதே பிங்க் சட்டை டொப் அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிங்க்ல நிறைய பேர் வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சாங்க. ஸோ இது எதுக்கு வந்து அந்த பிங்க் ஷர்ட்டை போடுறோன்னா, எதை வச்சு அவங்க புல்லி பண்ணாங்களோ அதையே ஒரு சிம்பிள் ஆஃப் சப்போர்ட்டா வந்து நம்ம மாத்திருக்கோன்றதுதான் வந்து
1: இதோடைய ஒரு சிம்பிள் வேணும்ல. ஸோ அதுக்கு அந்த மாதிரி தான் கரெக்டா சொன்னீங்க. இது வந்து ஒரு 2007 நடந்த ஒரு விஷயம் கனடால. வந்து ரொம்ப 1900 எல்லாம் இல்ல, 2007 நடந்துச்சு.
0: ஆமா,
1: 2009 வந்து
0: நியூசிலாண்ட்ல
1: ஃபர்ஸ்ட் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு என்னன்னா, சி புலிங்கிறது வந்து காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான். அது வந்து கிபி கூப்பில இருந்து நடந்துகிட்டு இருக்கும். பட் இந்த ரெண்டு பிரதர்ஸ் இல்ல, அவங்க சீனியர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள நம்ம ரொம்ப பாராட்டணும். ஆக்சுவலி
0: ஆமா,
1: இந்த மாதிரி
0: ஃபர்ஸ்ட் டேக்கிங் எ ஸ்டாண்ட், ஜஸ்ட் ஃபார் டேக்கிங் எ ஸ்டாண்ட். அண்ட் இட் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே எல்லாம் சொல்லி என்ன சொல்லுவோம், be kind to others, நம்ம சொல்லிட்டே இருப்போம் இல்லையா. This is also a form of kindness. This is also an act of kindness. You're just being kind to the person who's getting bullied. மென்டல் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆஃப் நியூசிலாந்து வந்து 2012 இந்த இதை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அடாப்ட் பண்ணிட்டு ஃப்ரம் தட் டைம் தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் ஆர்கனைசிங் தீஸ் திங்ஸ் அண்ட் ரன்னிங் திஸ் ஹோல் ஷோ. ஸோ இது வந்து நம்ம நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒர்க் பிளேஸில் புல்லி பற்றி பேசலாம், இல்லை வந்து நம்ம ஸ்கூலில் புல்லிங் பற்றி நம்ம பேசலாம். ஆனால் வந்து அது இல்லாமல் நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, இங்கே வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அவங்கள அவங்களுக்கு நடக்கிற அநீதிகள், அவங்களுக்கு நடக்கிற அந்த ரேசிஸ்ட் கமெண்ட்ஸோ இல்லை புல்லிங்கோ கூட நம்ம பேசலாம். பட் இதை மற்றபடி வேறு ஏதாவது பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் லைஃப்பில் நீங்கள் வந்து யூ கேன் சஜஸ்ட். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டிரான்ஸ்ஜெண்டர் புல்லிங், ஹோமோஃபோபிக் ஆர் எல்லாம் எல்லாம் பைசெக்ஷுவல் எல்லாம்

0: சொன்ன மாதிரியான ஒரு நம்மளுடைய ரெயின்போ கம்யூனிட்டி அவங்கள எல்லாருக்குமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் அதாவது சம்டைம்ஸ் நம்மளோட ரெயின்போ கம்யூனிட்டிக்கு நம்ம ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு நம்மளோட நார்மல் கம்யூனிட்டியை நம்ம வந்து மறந்துடுறோம். நம்மளோட டே டு டே நம்மளோட கூட இருக்கிற சக கலீக்ஸ் அவங்க கூட நம்ம வந்துட்டு மறந்துடும். ஸோ இந்த நம்ம வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டே வந்துட்டு நம்ம இதை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த அவேர்னஸ் இன்னுமே நமக்கு வந்து நிறைய நமக்கு வருது. அண்ட் வி ஆல்சோ என்ன சொல்றது, தேர் ஆர் மெனி மூமெண்ட்ஸ் ஹூ கம், இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே அப்படியோட ஒரு இருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம வந்துட்டு ஹவ் ஆர் யூனா ஐம் ஃபைன் அப்படின்னு நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக ஒரு பதில் வரும் தெரியுமா, அந்த மாதிரி பதில் சொல்லாமல் you can actually tell how you feel and and the morning you value and you're voicing out your opinion or and the manasu vandu less agudhu a kekkradhu or or second
1: adhu innum irukku na vandu yaracho edha kettaanga na normal appo thaan vandu I'm good like nalla irukken adha mari edha solluven but na nalla illa na na vandu enna solluvena good அப்படி முடிச்சிருவேன், குட்னு சொல்லி முடிச்சிருவேன். அந்த குட்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒண்ணுமே கேக்கலனா அது நார்மலா அப்படி போயிடும். ஆனா அந்த ஒரு பர்சன் யாராவது ஒரு ஆள் வந்து நம்மள்ட்ட என்ன குட் அவ்வளவுதானா என்னாச்சு அந்த மாதிரி கேட்பாங்க, கேக்கும் போது நல்லா இருக்குடா கேக்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
0: அதனால அது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ஜஸ்ட் அகைன் இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், ஜஸ்ட் பே லிட்டில் அட்டென்ஷன். எப்பவுமே நம்மளுடைய நமக்கு 10,000 பிரச்சனை இருக்குப்பா, நமக்கே 1,000 பிரச்சனை இருக்குப்பா, நம்ம எங்கப்பா மத்த பிரச்சனை, உனக்கு 100,000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த ஒரு இக்கட்லயும் நீ வந்து மத்தவங்களுக்கு ஒரு வார்த்தை கேக்குறது தான் கைண்ட்னஸ்.
1: எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு நிறைய ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண தெரிஞ்ச உனக்கு
0: ஆமா
1: இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா பாக்கலாமா. ஒரு நல்ல பாட்டு வந்துகிட்டு இருக்கு, இது வந்து சாட்டை திரைப்படத்துல இருந்து வர ஒரு பாடல், கேட்டு மகிழுங்கள்.

0: அதாவது நாங்க போட்டு வந்திருக்கிற இந்த பிங்க் சட்டை, இது வந்து உண்மையாலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருதா இல்ல ஜஸ்ட் ஒரு நாள் கூத்தா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க லாவண்யா, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி?
1: ஏதாவது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லா நாளும் நம்ம வந்து கொண்டாட முடியாத ஒரே இதை பற்றி நம்ம நிறைய விஷயம் இருக்குது நமக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து ஜஸ்ட் அ ரிமைண்டர் ஃபார் அஸ் அண்ட் நம்ம வந்து இதை என்ன சொல்கிறது டெய்லியே நம்ம ஃபாலோ பண்ணோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து இதை வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணாமல் இதை நம்ம உள்ளுக்குள்ளே வாங்கிட்டோம்னா இட் இஸ் அ நார்மல். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு மழை வந்தால் கொடை பிடிக்கிறோம், இல்லை வந்து வெயில் வந்தால் சன்கிளாஸஸ் போடுறோன்ற மாதிரி இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ரிஃப்ளெக்ஸாக உங்களுக்கு ஆக்சுவலாக மாறணும். யாராவது தப்பு அந்த மாதிரி புள்ளி பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் போய் அங்கே போய் நிற்கணும். அதுதான் வந்து உங்களுடைய நார்மல் ரிஃப்ளெக்ஸாக இருக்கணும். நாட் சம்திங் விச் ஹேஸ் டு பி practiced or something. இது உங்களுடைய நார்மலா இருந்தா தான் அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும்.
0: ஆமா கண்டிப்பா, லைக் வந்து பிகாஸ் யூ ஹேவ் டு லேர்ன் டு சே நோ, யூ நோ, நாட் ஓன்லி ஃபார் யுவர் செல்ஃப், லைக் நோ டு சம்வன் ஹூ இஸ் டூயிங் சம்திங் பேட். யாராச்சும் ஏதாவது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யூ கேன் சே லைக் நோ, வை ஆர் யூ டூயிங் திஸ், லைக் இது பண்ணாதீங்க, இது தப்பு, இது நல்லா இல்லை, இட்ஸ் நாட் கூல் அட் ஆல் அப்படின்னு நீங்க தாராளமா சொல்லலாம். சரி, நம்ம இதுக்கு முன்னாடி பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பர்பஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ பர்பஸ் பாத்தீங்கன்னாக்கா வந்து இதை ஃபர்ஸ்ட் இதையா வந்து எல்லா சரி ஒரு கனடால வந்து ஒரு பையனை புலி பண்ணதுக்காக எதுக்கு உலகமே கொண்டாடுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிகாஸ் வி நீட் டு ஸ்டாப் புலிங் இன் ஸ்கூல், பிகாஸ் அங்கதான் வந்து உலகமே ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் எல்லாருமே வந்து வீட்டில் ஆரம்பிக்கிறோம், குழந்தையாக தான் இருக்கும், அதுக்கப்புறமா அந்த குழந்தை பருவம் ஆரம்பிக்கிறதே வந்து பள்ளிக்கூடத்தில் தான். ஸோ இந்த ஸ்கூலில் இப்போ வரும்போது தான் வந்து குழந்தைகள் மாற்றி மாற்றி வந்து புலி பண்ணிக்கிறது வந்து இது வந்து நடக்கிறது வந்து ஒரு விஷயமா இருக்கு. இங்கேயுமே லைக் நான் வந்து நெல்சனில் இருக்கும்போது அங்கே ஒரு பையன் இருந்தான், அந்த பையன் வந்து சொல்லுவான் நான் போட்டிருக்கிற ஷூ பிராண்டை பார்த்து வந்து இன்னொரு பையன் வந்து இப்படி பேசுகிறான், ஓ உங்ககிட்ட நைக்கி இல்லையா, உங்ககிட்ட பூமா இல்லையா, அந்த மாதிரிலாம் சொல்லி பேசுறது. ஸோ இதெல்லாம் வந்து பிள்ளைங்களோட மனசில் வந்து இப்போ டிப்ரெஷன்லாம் உண்டாகும், என்னடா லைக் இப்போ அவன் கார் கூட வாங்கிட்டான், நம்ம ஊர் கூட வாங்கலையே, அந்த மாதிரி ஒரு தாட் தான் வரும். ஸோ இதை வந்து ஸ்கூல் மட்டும் இல்லைங்க, இதையா வந்து இன்னும் பெரிய பசங்கள்லேருந்து நம்மளாம் ஏன் வந்து இது பண்ணுறோன்னா பிகாஸ் ஒர்க் பிளேஸ் புலியும் இருக்கு, ஒர்க் பிளேஸ் புலியுமே இருக்கு அண்ட் ஆன்லைன் அதுக்கப்புறமா வருவோம். ஆன்லைன் புலிங் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு.
1: ஆன்லைன் புலிங் வந்து எல்லாருக்குமே வந்துடும், ஸ்கூல்லயும் வந்துரும், வொர்க் பிளேஸ்ல வந்துரும், எல்லாருக்குமே லைக் இட்ஸ் லைக் காமன் ஃபார் எவரிபடி.
0: அந்த ஆன்லைன் புல்லிங்னால நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நான் அப்புறமா சொல்ல ஆசைப்படுறேன். அடுத்த பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து என்கரேஜ் பீப்புள், லைக் வந்து எல்லாருக்குமே ஸ்பீக் அப், லைக் பேசுங்க, லைக் வாயை தொடர்ந்து பேசுங்க, சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட் இன்க்ளூஷன். லைக் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு புரியுது தான், நம்ம பெண் நம்ம ஆண் இதெல்லாம் இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய நடக்குது இந்த உலகத்தில், எப்படி வந்து கோவிட் புதுசாக வருது, இந்த மாதிரி புதுசு புதுசாக நிறையா நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்கும். வி கான்ட் ஜஸ்ட் கோ அண்ட் சே தட் ஓ தே ஆர் ஆக்டிங் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. யூ டோன்ட் நோ வாட் பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ, சரிங்களா? ஸோ அதனால வந்து இந்த எல்ஜிபிடி கியூ பிளஸ் இந்த பீப்புளெலாம் இருக்காங்களே அவங்களுக்கு, அதாவது மாறப்பட்டு இருக்கிறவங்க அவங்களையும் மதிக்கணும், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்லேருந்து வரவங்க அவங்களையும் மதிக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது டிசேபிள் பீப்புள் ஸ்பெஷலி ஏபிள் பீப்புள் இவங்களையும் நம்ம வந்து மதிக்கணும். ஸோ இது வந்து இங்கேன்னு இல்லை, கனடாலன்னு இல்லை, நியூசிலாண்ட்லன்னு இல்லை, உலக பூரா எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்கணும்.
1: என்னன்னா எல்லாரும் நம்ம ஆட்டத்தை சேர்த்துக்கணும்.
0: ஆமா எக்ஸாக்ட்லி, அது மட்டும் இல்லாம ஒரு சேவா பிளேஸ், லைக் சேவான ஒரு

0: பிளேஸ் லைக் ஸ்கூல் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணணும். அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஐயோ இந்த ஸ்கூலுக்கு அனுப்பலாமா, ஐயோ அந்த ஸ்கூலுக்கு அனுப்பலாமா, ஐயோ அந்த ஸ்கூல் எப்படி நடந்துச்சு, ஐயோ இந்த ஸ்கூலில் இப்போலாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அங்கே போனால் பிள்ளைங்களை கெடுத்துருவாங்க, பிள்ளைங்களை பார்க்காதுங்க, கிண்டர் கார்டனுக்கு அனுப்பினா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. நியூசிலாண்டில் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வந்தா அங்கதான்
1: அதெல்லாம் இல்லை இருக்கு. பட் அதோடைய எப்படி சொல்றது, பட் தே ஆர் வெரி அவேர் ஆஃப் இட்,
0: அவேர் ஆஃப் இட் கரெக்ட். ஆனா நியூசிலாண்டில் தான் வந்து லைக் அது ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்கு, நான் அப்புறமா வரேன் அந்த ஃபன் ஃபேக்ட்டுக்கு. அது ஃபன்
1: ஃபேக்ட்டான்றது அப்புறம்
0: அது ஃபன் இல்ல, एक्चुअली ஃபன்னான ஃபேக்ட் இல்ல एक्चुअली. அதாவது என்னன்னா, ஏன் இது வந்து நியூசிலாண்டில் இன்னும் இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம சொல்றோம் தானே நியூசிலாண்ட் வந்து ஒர்க் லைஃப் சூப்பர், இது அப்படி நான் கைண்ட் பீப்புள் ஆகியர் நியூசிலாண்ட்லாம் சொல்கிறோம் தானே, தே ஆர் கைண்ட் பீப்புள் இன் நியூசிலாண்ட், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், மென்னுக்கு இருக்கிற கடையில் சாப்பிட போகலான்னு நினச்சேன், கடையெல்லாம் சாத்திட்டாங்க 3 மணிக்குள்ளா, பிகாஸ் தே ஆல்சோ ஹேவ் அ லைஃப், தே ஹேவ் டு கோ ஹோம், தே ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தியர் கிட்ஸ், தே ஹேவ் டு லவ் ரொமான்ஸ் வித் தியர் வைஃப்,
1: எல்லாம் இருக்குது.
0: ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து நியூசிலாண்ட் தான் வந்து த மோஸ்ட் லைக் வந்து ஹையஸ்ட் ரேங்க் ஸ்கூல் புல்லிங்க்கு ஹையஸ்ட் ரேங்க் வந்து வாங்கியிருக்கு நியூசிலாண்ட், லைக் ஒன் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ ஸ்கூல் புல்லிங் மட்டும் இல்லாமல் ஒர்க் பிளேஸ் புல்லி அண்ட் தென் ரெயின்போ யூத் ஃபேஸ், அதாவது ரெயின்போ கம்யூனிட்டியை வந்து ரொம்ப தாழ்த்தி இது மாதிரி பண்ணுறது. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா, டிப்ரெஷன், என்சைட்டி, செல்ஃப் ஹார்ம், அப்புறம் தவறான முடிவுகள் எடுக்கிறது, அப்புறம் ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகுறது, அப்புறம் சோஷியல் ஐசோலேஷன், இது எல்லாமே நடக்குது. அதனால தான் நான் வந்து இங்கே நியூசிலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிப்ரெஷன் என்சைட்டின்னு நிறைய சொல்றாங்க, நம்ம நாட்டிலயும் இருந்துச்சு, ஆனா அதுக்கெல்லாம் வார்த்தை தெரியல,
1: வார்த்தை தெரியலன்றது முன்னாடி இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, ஆமா நம்ம இதுக்கெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் ஃப்ளோல வரும் ப்ரோ, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால அதே மாதிரியே நம்ம யூஸ் ஜஸ்ட் கோ ஆன் வித் லைஃப், அவ்வளவுதான்,
0: எச்சு துப்பி காத்துல அதோட சரியாயிடும்,
1: ஆமா அப்படி தொடச்சு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். We don't even this thing and that நான் இங்க வந்த பிறகுதான் ஐ ரியலைஸ் தட், ஏன்னா சில வாட்டி வந்து நிறைய வாட்டி என்னோட ஒர்க் பிளேஸ்ல சில பேர் வந்துட்டு சில கஸ்டமர்ஸ் கொஞ்சம் ரூடா பேசிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் உடனே யாராவது வந்து மற்ற கலீக்ஸ் வந்துட்டு ஐயோ ஓகே ஏதாவது இதுவா இவ்வளவு இப்படி பேசிட்டாங்க, நீங்க டோன்ட் ஃபீல் லைக் பேட், நான் சொன்னவங்க என்ன சொன்னாங்க எனக்கே தெரியாது, அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பேன் என்ன நம்ம போயிடும், அப்புறம் பார்த்தா ஆ இதுதானே சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் ஓவர் த இயர்ஸ் ஆஃப் லிவிங் இன் இந்தியா அண்ட் இதை எப்படி சொல்றது, எதையும் தாங்கும் இதயம் என்ற மாதிரி எதை இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொருட்படுத்ததே கிடையாது அது. பட் ஐ டோன்ட் நோ தட் இஸ் த குட் திங் ஆர் அ பேட் திங்,
0: நல்ல விஷயம் தான். சரி, நம்ம லைஃப்ல கத்துக்கிற எல்லாமே ஒரு பாடம், என்னைக்காச்சும் தேவைப்படுற ஒரு விஷயம் தான். நான் வந்து எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இப்ப யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா ரொம்ப யோசிப்பாங்க, ஐயோ சாரி மன்னிச்சிருங்க, அவங்க இப்படி சொன்னாங்க உன்னை அதை எஃபெக்ட் பண்ணிருச்சா அப்படின்னு, இது ப்ரோ வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு போறோம், இவன் இப்படி சொன்னதுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்க முடியாது ப்ரோ,
1: இதெல்லாம் அப்படியே அதான் சொல்றேன் அப்படியே தொலைச்சு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.
0: அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறதுக்கு டைம் இல்ல ப்ரோ, get up get ready, உனக்கான வேலையை நீதான் செய்யணும்.
1: எக்ஸாக்ட்லி.
0: ஓகே, வெல் நியூசிலாண்ட்ல பிங்க் ஷர்ட் டே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, பிங்க் ஷர்ட் சட்டை மட்டும் தான் போட்டுருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது, இந்த அன்னைக்கு வந்து பிங்க் ஷர்ட் போட்டிருப்பாங்க. ஸ்கூல்ஸில் வந்து ஆன்டி புலி டாக்ஸ்லாம் நடக்கும், கேம்பெயின்லாம் நடக்கும், அண்ட் கைண்ட்னஸ் ஆக்டிவிட்டி கைண்டாகவும் நடந்துக்கிறது வந்து எப்படி அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க, ஃபண்ட் ரைசிங் ஆக்டிவிட்டிஸ், சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ், அப்புறம் நிறைய இடத்துல வந்து பெரிய பெரிய நியூசிலாண்ட் லேண்ட்மார்க் சம்டைம்ஸ் வந்து இருக்கும், பிங்க் கலரில் பிரைட் லைட்டில் அப்படிலாம் இருக்கும். இதில் நிறைய கிரிட்டிசிசம் வரும்ல, ஏதாவது ஒன்று பண்ணால் வராமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரே நாள் வந்து இந்த பிங்க் ஷர்ட் போட்டு எல்லாரையும் திருந்துங்க வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மித்த நாள்லாம் வந்து கைண்டா இல்லாம எல்லாரையும் பூலி பண்ணிக்கிட்டு, சில பேருக்கு நீங்க சில பேர்கிட்ட போயிட்டு நீங்க பூலி பண்றது சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்டா, நோ நோ பூலி பண்றது தப்புன்னு சொல்லுவாங்க,
1: ஆனா அவங்க தான் அந்த பூலி பண்ணிட்டு தான் இருப்பாங்க,
0: அவங்களுக்கே தெரியாது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனை பார்த்து ஏய் நீ குண்டா இருக்க, அப்புறம் ஏய் என்னால அது இப்படி இருக்கு, ஒல்லியா இருக்கு, இவ்வளோ ஒல்லியா இருக்கு, கருப்பா இருக்கு, இவ்வளோ வெள்ளையா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி என்ன டிஸ்கிரிமினேட் நீங்க பண்ணாலும் அது அவங்க காதுல விளங்குற மாதிரி, அவங்கள எஃபெக்ட் பண்ற மாதிரி, அவங்க மென்டல் ஹெல்த்தை பாதிச்சுச்சுன்னா அதுக்கு பேரு புலி.
1: ஆமா.
0: ஓகே, ஸோ அதனால எதையும் பண்ணாதீங்க, உங்க வீட்டு சோறு ஆவுனுச்சா, உங்க கலர் ஸ்கின் எப்படி இருக்கு, உங்க தலையில முடி கொட்டுதா, ஏன்னா நியூசிலாண்ட் குளோரின் தண்ணிக்கு நேரத்துக்கு உங்க பாதி முடி கொட்டி இருந்திருக்கணும்.
1: ஆமா,
0: சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் கொஞ்சம் செலுத்தினீங்கன்னா, தக்காளி விலை ஏறிட்டு இருக்கு, வீட்டுல எப்படி சாடின் கறி வைக்கிறது, அதாவது எப்படி மீன் கறி வைக்கிறது, இப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா

0: இன்னும் கொஞ்சம் சுலபமா நல்லா இருக்கும்.
1: மீன் கறியும் நல்லா இருக்கும்.
0: மீன் கறியும் கண்டிப்பா நல்லா இருக்கும், தக்காளி நிறைய போட்டீங்கன்னா. எஸ் அது மட்டும் இல்லாம என்னென்ன கிரிட்டிசிசம் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இந்த பிங்க் ஷர்ட் போட்டிருக்கிறனால வந்து எல்லாருக்குமே வந்து இப்ப பாருங்க, எனக்கு இன்னைக்கு காலையில செமஸ்திரஸ் இப்ப நான் பிங்க் கலர்ல என்னடா போட்டு போவேன், ஆனா நான் வந்து போன இந்த வருஷம் ஆரம்பத்துல வந்து சடனா பார்த்தா பிங்காவே இருந்துச்சு. சோ ஆக்சுவலி இது பிங்க் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க லாவண்யா?
1: இட்ஸ் ஆக்சுவலி எ சாமன் கைண்ட் ஆஃப் எ பிங்க் பட்யா.
0: ஆ சே பிங்க் குடுத்துல சேர்த்துக்கலாம்.
1: சேர்த்துக்கலாம்.
0: சோ இது வந்து பிங்க் மாதிரி இன்னொரு Dress இருந்துச்சு, பட் அது கொஞ்சம் Dress மாதிரி இருக்கனால இந்த இந்த வெதருக்கு செட் ஆகாது அப்படினு சொல்லிட்டு நான் அத விட்டுட்டேன். ஸோ ரெண்டு பிங்க் தான் இருக்கு. ஸோ ஓகே போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு வந்துட்டேன். பட் இது வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், என்கிட்ட ஏதோ ஒரு பிங்க் இருக்கு நான் போட்டு வரேன் சரி, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக பிங்க் இருக்குமான்னு தெரியல. ஸோ எல்லாரும் போட்டு வராங்க, எல்லாரையும் போட்டு வர சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷரைஸாக ஃபீல் பண்ணுறதா வந்து ஒரு பேச்சு சலசலப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து கைண்ட்னஸை பற்றி ஒர்க் பிளேஸில் வந்து லைக் பப்ளிக்காக வந்து கைண்டாக இருக்கணும், யாரையும் புலி பண்ணாதீங்க, எல்லாரையும் மதிங்க, டைவர்சிட்டியாக இருங்க இப்படின்லாம் சொல்லிட்டு, பட் வந்து இன்டர்னல் டாக்ஸிக் பிஹேவியர்ஸை வந்து அப்படியே புதைச்சிடுறாங்க அப்படிங்கிற பேச்சும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னா, விக்டிம்ஸ்க்கு வந்து தண்டனை கொடுத்துட்டு புலீஸை விட்டுறாங்க இப்படிங்கிற பேச்சும் இருக்கு.
1: இது எப்பவுமே காலங்கள நடக்கிற மாதிரி தானே, யார் எதுக்கு நீ அவங்க ஒன்னு ரேப் பண்ணாங்கன்னா நீ குட்டையா சட்டை போட்டுருக்கல
0: அப்படின்னு. ஆமா,
1: ஒரு ஃபர்ஸ்ட் அது அந்த கேள்வி தானே வருது. சோ இது வந்து நதிங் நியூ
0: கண்டிப்பா. அப்ப இந்த குழந்தைய கற்பழிக்கிறவங்க
1: அததான் நான் கேக்குறேன், அததான் சொல்றேன். அதாவது இது ஒரு ஜஸ்ட் அ திஸ் திங், பட் ஆனா ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் வரும்.
0: சரி, இப்ப வந்து நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம மக்கள் வந்து மோஸ்ட்லி அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கீங்க தான் இல்லைன்னு இல்ல, பட் யங்ஸ்டர்ஸ்க்கும் தேவைப்படும் ஃபியூச்சர்ல. இப்ப இருக்கிற பெற்றோர்களுக்கு தேவைப்படுற மாதிரி என்னன்னா, ஸ்கூல்ஸ்ல நடக்கிற விஷயங்களை பத்தி நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத வந்து லாவண்யா கிட்ட நம்ம சில பல கேள்விகளை வச்சு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி.
1: ஓகே,
0: என்ன குட்டி ஸ்டோரி அப்படின்னாக்கா, லெட் மீ டெல் யூ குட்டி ஸ்டோரி, ஹாப்பி ஸ்டோரி இல்ல, இது ரொம்ப கவலையான ஸ்டோரி. என்னன்னா ஆன்லைன் புலியை பத்தி நான் ஒரு கதை சொல்றேன்னு
1: சொன்னேன்.
0: நிறைய கதை இருக்கு, ஆக்சுவலி நிறைய இருக்கு. நம்ம புலி பத்தி பேசினா உலகத்துல எல்லா மூல முடுக்கலயும் ஏதாச்சும் ஒரு கதை இருக்கு. ஏன் எனக்கே இருக்கு எவ்வளவு புலி, ஆனா நான் அதை புலியா பாக்கல, நான் அதை புலியா பார்க்கல. நான் அதை எப்படி பார்ப்பேன்னா, லெட்ஸ் சே இதை கேட்டுட்டு இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கூட நான் இப்போ தான் கொஞ்சம் புதுசு தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு, பட் வந்து நான் ரொம்ப டிக்டாக் மியூசிக்கலி டைம், அந்த டிக்டாக் வந்து மியூசிக்கலியாக இருக்கிற டைம்லேருந்து அதுக்கப்புறம் டிக்டாக் ஆகி நான் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டாக வீடியோ போடுவேன். வந்து கோவிட் டைம்லலாம் சும்மா பாட்டு பாடி வீடியோ போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பேன். பட் சி, நான் வந்து ஜஸ்ட் பாட்டு தான் அங்கே பாடி போடுறேன். சும்மா என்னோடய வீட்டு சட்டையில் லைக் ஒரு டிஷர்ட் ஒரு பேண்ட்டு போட்டு நான் பாட்டு பாடுவேன், பாட்டு பாடுறேன், அவ்வளோ கேவலமாலாம் பாட மாட்டேன், சுமாரா பாடுவேன்,
1: நல்லாவே பாடுவேன்.
0: நன்றி. சட்டை ஆபாசமா நான் போடல, அதுல வந்து சம்பந்தமே இல்லாம கெட்ட வார்த்தை பேசுவாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, த பர்சன் ஹூ எவர் இஸ் கமெண்டிங், தே ஆர் கோயிங் த்ரூ சம்திங், தே ஆர் நாட் இன் அ குட் மென்டல் ஸ்டேட், அவங்க வந்து அன்ஸ்டேபிளா இருக்காங்க. சோ தே வாண்ட் டு கெட் சம் அட்டென்ஷன், தே வாண்ட் டு ஃபீல் பவர்ஃபுல், இதனால தான் பண்றாங்க. சோ தே நீட் ஹெல்ப், I have nothing to do here.
1: Exactly.
0: அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது. அப்படிதான் நான் பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு இதை மாதிரி ஏதேனும் புலி, இந்த மாதிரி ஆன்லைன் சைபர் புலி வந்துச்சுன்னா இப்படி ட்ரீட் பண்ணுங்க. அப்படி இல்லை இதையும் தாண்டி என்ன, என்னோட பேர்ல வந்து ஃபேக் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி இருந்திருக்காங்க, ஸ்கேம் பண்ணி, அதாவது என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் மெசேஜ் பண்ணி எனக்கு காசு அனுப்புங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பார்த்து இந்த மாதிரி உங்க பேர்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க, இது பார்த்தாலே தெரியுது ஃபேக்குன்னு, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்னே ஒன்று தான் பண்ணேன். சி, I can't go and find whoever is doing it. See, Instagram வந்து அந்த அளவுக்குலாம் ஒரு இதுவும் பண்ணாது. நீங்கள் இமெயில் போட்டு வர்றது ரொம்ப டைம் ஆயிரும். நான் பண்ணதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என்ன நடந்துற போது, ஹீ இஸ் ஆஸ்கிங் மணி டு மை ஃபாலோவர்ஸ். வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன நடக்கும், என் ஃபாலோவர் வந்து அன்னைக்கு நீ என்கிட்ட காசு வாங்கினியே அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்கன்னு நான் கேட்கணும், இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் வரும், காசு பிரச்சனை தான் வரப்போகுது. அதுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும், என்னோட ஒரிஜினல் ப்ரொஃபைலில் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்கு, அது என் ப்ரொஃபைல் இல்லை, நாளை பின் ஏதாவது காசு வேணும், அது வேணும் இது வேணும்னு என் வாசலில் வந்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன். நாளை பின்னு வந்து என் வாசல் கதை தட்டுனா நான் அந்த வீடியோ காட்டுவேன். ஸோ இந்த மாதிரி ஈஸி, பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் ஈஸி சொல்யூஷன் தான் இருக்கும். ஸோ இப்படி நிறைய பேருக்கு வந்து சைபர் புலி நடக்குது, நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஃபேஸ்புக்கில் வந்து இது தெரியல, இது வந்து மலேசியா தான், மலேசியாவில் தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஜோக்கர் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி, இது இந்தியா அளவுக்கு பரவணிச்சான்னு எனக்கு தெரியல. ஜோக்கர் ஒருவன் இதுதான் அந்த ஐடி நேம். அவன் யார் என்னன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா எனக்கு சரி தெரியும்.

0: அவனால பிகாஸ் இந்த பிள்ளை இறக்கும் போது வந்து பேப்பர்ல வந்து இந்த ஜோக்கர் ஒருவன் ஐடி வந்து என்ன ரொம்ப புலி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு தான் போனுச்சு. ஐ டோன்ட் நோ இஃப் தே குட் ஃபைண்ட் ஹிம் ஆர் நாட். அந்த பிள்ளை வந்து இறந்துருச்சு. ஓகே, ஸோ அது வந்து ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நான் இங்க நியூசிலாந்துக்கு வரதுக்கு நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு அண்டிலா அவங்க பாட்டுக்கு வீடியோ செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு கணவர் இருக்காரு, வளர்ந்த பிள்ளைங்களாம் இருக்காங்க, பெரிய பெரிய பசங்க இருக்காங்க. ஆனா அவங்களோட வீடியோல பேசிக்கலி என்ன இருக்கும்னா அவங்க அவங்க வந்து அவங்க ஹேண்ட்பேக்ஸ் அவங்களுக்கு கலெக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். விலை மதிப்புள்ள ஹேண்ட்பேக்ஸ், லூயி விட்டான், அது இது சைனா சைனா சேனல் நிறைய வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பூலி பண்றது எப்படின்னு, ஓ நீ வச்சிருக்கிறது எல்லாமே சைனா ப்ராடக்ட், டூப்ளிகேட் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சி அவங்க டூப்ளிகேட்டே வச்சுட்டு போட்டுமே, இட்ஸ் அபவுட் சி. இப்போ என்கிட்ட ஒரு லூயி விட்டான் பேக் இருக்கு, ஓகே, அது நான் வந்து ஆக்லாந்து மார்க்கெட்ல $40 வாங்கினேன். அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கும் போது நான் எதுக்கு 40,000 கொடுத்து அதை வாங்குறோம்? கரெக்ட் தானே? இப்ப என்கிட்ட 40,000 இருக்கு பேக்குக்கு செலவு பண்றதுக்குன்னா அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இதா இருந்துச்சு. பட் அவங்க என்ன வச்சிருந்தா உனக்கு என்னப்பா, நீ பாட்டுக்கு உன் வேலையை போய் பாரு அப்படிங்கிற மாதிரிதான். பட் இந்த மாதிரி அவங்கள புலி பண்ணி புலி பண்ணி புலி பண்ணி we didn't realize, you know, she was keep posting, she was like saying, she was replying to like, you know,
1: you should never do that.
0: ஆமா, அதாவது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அங்க ஒரு பொண்ணு வந்து வீடியோ போடுது இவங்களை பத்தி, நீங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, something happening, she is also giving reply, இப்படி அப்படியே ஒரு ஒரு ஒரு ஒரு இன்டர்நெட் வார் நடந்துக்கிட்டு
1: இருக்கு. It's not an, it's not a, it's a lot of negativity, right?
0: ஆமா, because the other person is doing to get
1: attention,
0: likes, views, அதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இமோஷனலி இதாகிறாங்க. பிகாஸ் அஃப்கோர்ஸ் சி ஃபர்ஸ்ட் திங் அவங்க ஃபேமிலியை காட்டும் போதே வந்து ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு வீடியோவில் வந்தார், கடைசி வீடியோ அதுதான். அவங்க ஹஸ்பண்ட் ஒரு வீடியோவில் காட்டுவாங்க, அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு லவ்லியாக ஏதோ பண்ணுவார், அவர் திரும்பிடுவார், சரியா, ஏதோ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி. பட் மோஸ்ட்லி அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் அவ்வளோதான் ரியாக்ஷன் கொடுப்பாங்க, வேற என்ன ரியாக்ஷன் எதிர்பார்க்குறீங்க? ஸோ எல்லாருமே வந்து உன் புருஷனுக்கே உன்னை பிடிக்கல அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறது அவங்கள பாதிச்சிருச்சா? அவங்கள போய் கேட்டால் தான் தெரியும், அவங்கள போய் கேட்டால் மட்டும்தான் எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரியும். அவங்க லெட்டர் எழுதி வைக்கல, ஒன்றும் பண்ணல. த நெக்ஸ்ட் டே ஷீ இஸ் கான், ஷீ இஸ் நோமோ. அவங்க வந்து அவங்க உயிரை முடிச்சிட்டாங்க.
1: ஓ மை காட்.
0: ஆமாம். ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து ஓ மை காட் இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு சொல்லி அந்த இன்னொரு பொண்ணை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நோபடி ரியலைஸ் ஒரு உயிர் போச்சு, இப்போ இவ தான் தாக்குறீங்க, இப்போ இன்னொன்று உயிரும் போகணுப்பா அப்படின்னு நினைக்கல. நான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்க எதுக்காக உயிர் முடிச்சாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பட் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு தவறான செயல். அண்ட் உங்க கூட உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. நல்லா இருக்கியான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்கள்ட்ட கேளுங்க. டிப்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நான் டிப்ரெஸ்ஸாக இருக்கேன், ஐ டோன்ட் டு டாக் நவ், ஐ நீட் சம் டைம் அப்படின்னு கேட்பாங்க தான். அதுக்குன்னு இது என்னால நம்மளுக்கு டைம் கேட்குது, இதுகிட்ட போய் கேட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. லெட் தெம் ஹேவ் தியர் ஓன் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் நீங்க
1: திருப்பியும் வந்து
0: நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் மொழினால கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு இல்லை மித்தவங்களுக்கு?
1: அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய நான் என்னுடைய பையனோட ஸ்கூல் இந்தியாவில் போகும்போது என்ன சொல்றதுன்னா, அவன் வந்து ஹெபி டேபிள் டென்னிஸ் விளையாடுவாங்க என் பையன். ஸோ அவனை போய் பிக்கப் பண்ண போது ட்ராப் பண்ணும்போது நான் போய் அங்கே நிற்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் அவங்க பசங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நான் பார்ப்பேன். ஸோ அப்போ வந்து அதாவது கொஞ்சம் நம்ம உடல் பருவம் கூட இருக்கவங்க, அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க வந்துட்டு அந்த சின்ன சின்ன பசங்க தான். அவங்க வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் பசங்க, கொஞ்சம் கொடு கொடுன்னு இருக்க பசங்களாம் அவங்கள வந்து இந்த மற்ற பசங்க வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுறது, ரொம்பவே கிண்டல் பண்ண. அந்த பையன் பாவம் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு.
0: சீனியர் வந்து ஜூனியர்ஸ்,
1: சீனியர் ஜூனியர் இல்லை, அது கிளாஸ்மேட்ஸே அதுங்களை கிண்டல் பண்ணிக்கிறது. ஸோ இட் வாஸ் நாட் அ வெரி நைஸ் திங். அண்ட் நம்ம நம்ம சொல்கிறோம் ஸ்கூல் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் ஆக்சுவலி ஸ்கூல் சில்ட்ரன் ஆர் வெரி மீன்.
0: ஆமாம், ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது.
1: ஆமாம், அதனால் அது வந்து நான் நிறையவே பார்த்துருக்கேன். அண்ட் இட்ஸ் அ வெரி

சேட் திங். ஏன்னா ஸ்கூல் சின்ன வயசு அந்த சைல்ட்ஹுட்ன்றது வந்து சம்திங் டு பி என்ஜாய்டு, சம்திங் டு பி செரிஷ்ட் ஆக்சுவலி. ஸோ அந்த டைமில் வந்துட்டு யூ ஷுட் நாட் பி டீலிங் வித் these kind of